பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயது.

பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கலு சேம சத்வையின்டும் நேவத்த இப்ப துனவிட்டு தமன் சித்தனலிசின் பெவத்தியன்னு ஹக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்டகினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசித்தாண்டுவாம் லபாதினவாயத்து